ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit.

0: ஃப்ரம் அவர் ரேடியோ சர்வீசஸ். ஓம் நம சிவா.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் காபாலி. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமர்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு நவசித்தி பெற்றாலும். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
2: நவசித்தி

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: திரு அதிகை வீரட்டம். அட்ட வீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமெழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார் அண்ணல் அதிகையான் ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோகனிட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரை தொழுது அடியனையின் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்தாள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகி தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள் நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாஷ்டகம்

சிதம்பரநடேஸ்வர சஹஸ்ரநாமாவளி தியானம் தியாயேத் கோட்டிர விப்ரபம் த்ரிநயனம் சீதாம்சு கங்காதரம் தக்ஷாங்க்ரி சிதவாமகுஞ்சித பதம்

ஓம் விகாரரஹிதாய நம. ஓம் விஷ்ணவே நம. ஓம் விராடீஷாய நம. ஓம் விராண்மயாய நம. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த.

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நம. ஓம் சர்வார்த்தாய நம. ஓம் சர்வதா துஷ்டாய நம. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நம. ஓம் சர்வஜ்ஞாய நம. ஓம் சர்வ

நம ஓம் பஞ்சபூத பிரபவே நம ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம ஓம் விக்னேஸ்வராய நம ஓம் விக்னஹந்த்ரே நம ஓம் சக்தி பாணஜே நம ஓம் சரோத்பவாய நம ஓம் கூடாய நம ஓம் குஹ்யதமாய நம ஓம் கோப்யாய நம ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம ஓம் சுப்ரதாய நம ஓம் சத்யசங்கல்பாய நம ஓம் சுசம்வேத்யாய நம ஓம் சுகாவகாய நம ஓம் யோககம்யாய நம ஓம் யோகநிஷ்டாய நம ஓம் யோகானந்தாய நம ஓம் யுதிஷ்டிராய நம.

ராய நமஹ, ஓம் சக்ரதராய நமஹ, ஓம் பஞ்சபக்திராய நமஹ, ஓம் பரந்தபாய நமஹ, ஓம் விஸ்வஸ்யாயதனாய நமஹ, ஓம் வரியாய நமஹ, ஓம் மந்தாருஜன வத்சலாய நமஹ, ஓம் காயத்ரி வல்லபாய நமஹ, ஓம் கார்க்யாய நமஹ, ஓம் காயகானுக்ரஹோன்முகாய.

ஓம் ஸ்ருதிஸ்மிருதி விதாயகாய நமஹ, ஓம் அப்ரமேயாய நமஹ, ஓம் அப்ரதிரதாய நமஹ, ஓம் பிரத்யும்னாய நமஹ, ஓம் பிரமதேஸ்வராய நமஹ, ஓம் அனுத்தமாய நமஹ, ஓம் அனுதாசீனாய நமஹ, ஓம் முக்திதாய நமஹ, ஓம் முதிதானாய நமஹ, ஓம் ஊர்துரேர்சே நமஹ, ஓம் ஊர்துவாதாய நமஹ, ஓம் ப்ரௌடநர்த்தலம்பட்டாய நமஹ, ஓம் மகாமாயாய நமஹ, ஓம் மகாகிராசாய நமஹ, ஓம் மகாவீரியாய நமஹ, ஓம் மகா

ய நம ஓம் சர்வஹ்கோசம்ஸ்திதாய நம ஓம் தீர்கபங்க ஜடாஜூடாய நம ஓம் தீர்கபாகவே நம ஓம் திகம்பராய நம ஓம் சம்யத்பாமாய நம ஓம் சம்யமீந்திராய நம ஓம் சம்சயச்சுதே நம ஓம் சஹஸ்ரதிஷே நம ஓம் ஹேதுதிஷ்டாந்த நிர்முக்தாய நம ஓம் ஹேதவே நம ஓம் ஹேரம்பஜன்மபுவே நம ஓம் ஹேலாவிநிர்மித ஜகதே நம ஓம் ஹேமஸ்மஸ்ரவே நம ஓம் ஹிரண்மயாய நம ஓம் சகத்விபாதாய நம ஓம் சம்வேத்ரே நம ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நம ஓம் ஸ்வாத்மஸ்தாய நம ஓம் ஸ்வாயுதாய நம ஓம் ஸ்வாமினே நம ஓம் ஸ்வானன்யாய நம ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நம ஓம்

நமஹ ஓம் சிச்சிதே நமஹ ஓம் அத்வைதாய நமஹ ஓம் சின்மாத்ராய நமஹ ஓம் சித்சபாதிபாய நமஹ ஓம் பூம்னே நமஹ ஓம் பூதபதயே நமஹ ஓம் பாவ்யாய நமஹ ஓம் பூர்புவோ வ்யாஹ்ருதி பிரியாய நமஹ ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நமஹ ஓம் வாகீஷாய நமஹ ஓம் வாக்கோசராய நமஹ

நமஹ ஓம் அகரஸ்வாய நமஹ ஓம் அதீர்காய நமஹ ஓம் அபிஷேஷகாய நமஹ ஓம் சச்சந்தாய நமஹ ஓம் சச்சசம்வித்தஜய நமஹ ஓம் அன்வேஷ்டவ்யாய நமஹ ஓம் அசுருதாய நமஹ ஓம் அமிர்தாய நமஹ ஓம் அபரோக்ஷாய நமஹ ஓம் அமரணாய நமஹ ஓம் அலிங்காய நமஹ ஓம் அவித்

நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜய நமஹ, ஓம் ரிக்ஷபதஜய நமஹ, ஓம் மந்திரிணே நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தேஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நியமாய நமஹ, ஓம் யமாய நமஹ, ஓம் ஆவ்யாதிபதஜய நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் ககுபாய நமஹ, ஓம் காலகு

நமஹ. ஓம் பரிஜராய நமஹ. ஓம் அரண்யானாம் பதஜே நமஹ. ஓம் அத்புதாய நமஹ. ஓம் ஸ்ரீகாவினே நமஹ. ஓம் விஷ்ணுதாம் நாதாய நமஹ. ஓம் பஞ்சாசதே வர்ண ரூபஹ்ருதே நமஹ.

நம ஓம் ரிஷபதயே நம ஓம் சுராய நம ஓம் ராதாய நம ஓம் ராதபதயே நம ஓம் விப்ராய நம ஓம் மரியசே நம ஓம் க்ஷுல்லகாய நம ஓம் க்ஷமிணே நம ஓம் பில்மினே நம ஓம் மரூதினே நம ஓம் தந்துப்யாய நம ஓம் ஆஹனன்யாய நம ஓம் ரமர்ஷகாய நம ஓம் திருஷ்ணவே நம ஓம் தூதாய நம ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்டாய நம ஓம் சுதன்வனே நம ஓம் சுபகாய நம

நமஹ. ஓம் புஜங்கபிரதே நமஹ. ஓம் அதர்க்யாய நமஹ. ஓம் சுகராய நமஹ. ஓம் சாராய நமஹ. ஓம் சத்தாமாத்ராய நமஹ. ஓம் சதாசிவாய நமஹ. ஓம் சக்திபாதகராய நமஹ. ஓம் சக்தாய நமஹ. ஓம் சாஸ்வத

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. ஃபிலாசபிக்கல் டிஸ்கோசஸ் அண்ட் பெரிய புராணம் லெக்சர்ஸ் இன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சிவதத்துவம். ப்ரோக்ராம்ஸ் இன் லாங்குவேஜஸ் அதர் தேன் தமிழ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் சைவலஹரி. ஆஸ் அ ரிசல்ட் ஆஃப் தீஸ் சேஞ்சஸ் தேர் வில் பி சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் டு ப்ரோக்ராம் டைமிங்ஸ். வி ட்ரஸ்ட் தட் யூ வில் கைண்ட்லி அக்செப்ட் தீஸ் ஷெட்யூல் சேஞ்சஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேஷன்ஸ். We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: Om Namah Shivaya. Dear listeners of Shaivam.org, the next program is Spiritual Discourse. Title is Sage Upamanyu, the Exalted Devotee of Lord Shiva, presented by Karthik Ramachandran Sheshadri. Thank you. Om Namah Shivaya.
2: கிருஷ்ண உவாச நமோஸ்து தே சாஸ்வத.

நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.

0: Namashivaya. Dear listeners of Shaivam.org Radio, the size of our audio collection continues to grow day by day. We now host more than 25,000 audio recordings. In order to make these extensive resources more accessible and beneficial to our radio listeners, we have reorganized our program schedule. Thirumurai Music and Thirumurai Discourses will be broadcast on Thirunariya Tamilosai. Philosophical Discourses and Periyapuranam Lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம
1: திரு அதிகை வீரட்டம். அட்டவீரட்ட திருத்தலங்களுள் ஒன்று திரு அதிகை வீரட்டம். முப்புறங்களை எரித்து அருளிய தலம், பெரிய திருவடி என போற்றப்பெறும் கருடன், திருமால், நான்முகன், பஞ்சபாண்டவர்கள் பூசித்த பதி, திலகவதியார் திருவலகு, திருமெழுக்கு முதலிய அருட்பணிகள் ஆற்றி திருத்தொண்டுகள் பல புரிந்த தெய்வப்பதி, பல்லவ மன்னன் பரமர்க்கு ஆளாகிய நாவுக்கரசரை நிற்றறையில் இட்ட தலமும் இதுவே. இவ்விடம் ஓடையாக உருப்பெற்று தற்போது சக்கர தீர்த்தம் என வழங்கப்பெறுகிறது. குணதர வீச்சரம் என்ற சிவாலயம் அதிகை நகர் அடுத்து உள்ள வரலாற்று சிறப்பிடம் ஆம். திருஞான சம்பந்த சுவாமிகளுக்கு திருநடம் காட்டியருளிய மேன்மை பொருந்திய திருத்தலம் இது. இத்திருத்தல தரிசனத்திற்கு எழுந்தருளிய காலத்து சுந்தரர் பெருமானார்க்கு சித்த வடமடத்தில் திருவடி சூட்டிய சிறப்பும் நினைந்து போற்றத்தக்கது. இறைவர் வீரட்டானீஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர், இறைவி திரிபுர சுந்தரி பெரியநாயகி, திருத்தலமரம் கொன்றை, தீர்த்தம் கெடிலம், ஆலகங்கை சக்கர தீர்த்தம், அதியறைய மங்கலம், அதிராஜ மங்கலம், அதிராச மங்கலியபுரம் என்பன இத்தலத்தை குறிக்கும் கல்வெட்டு பெயர்கள். திரு வீரட்டானமுடைய நயனார், அண்ணல் அதிகையான், ஆகம் பிரியாத பெண்ணின் நல்லாள் என்பன கல்வெட்டுக்களில் காணும் இறைவன் இறைவி திருப்பெயர்களாம். அறம் தரு நாவுக்கு அரசையும் ஆலால சுந்தரரையும் தோற்றுவித்த திருமுனைப்பாடி நாட்டின் திருத்தகு தொல்பதி அதிகை. மெய்கண்ட தேவரது மாணாக்கர் மனவாசகம் கடந்தார் உண்மை விளக்கம் செய்து சிவயோகனிட்டை கூடிய திருத்தலமும் இதுவே. திரு அதிகையில் மனவிற்குத்தனான காளிங்கராயன் வாகீசர் திருக்கோயில் அமைத்தான். வாகீசர் திருமடம், திருநாவுக்கரைய தேவர் திருமடம் என்ற திருப்பெயர்களால் திருமடங்கள் அமைக்கப்பெற்றிருந்தன. நகரில் இருந்த முக்கியமான ஒரு திருவீதிக்கு திருநாவுக்கரசர் திருவீதி என்று பெயர் சூட்டப்பட்டு இருந்தது. திலகவதியார் சீரார் திருவீரட்டானம் சேர்ந்து செம்பவள தனிக்குன்றமாம் சிவபரஞ்சுடரை தொழுது அடியனையின் பின் வந்தவனை ஈண்டு வினை பரசமய குளினின்றும் எடுத்து ஆள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர். தபோதனியாரது கனவில் வெளிப்பட்ட கண்ணுதலார், நீ உன் மனக்கவலை ஒளி, என்னை அடைய முன்னமே முனியாகி தவம் முயன்றான் உன் உடன் பிறந்தான் அன்னவனை இனி சூலை மடுத்து ஆழ்வன் என அருளினார். அவ்வாறு சூலை நோயுற்ற மருள் நீக்கியார் அது தவிர்க்கும் வகை அறியாது தமது தமக்கையார் திருவடி தொழுது இறங்கிய காலத்து திருவாளன் திருநீர் அம்மையாரால் அளிக்கப்பெற்று ஆகத்து அணிந்து பெருவாழ்வு வந்தது எனப் பணிந்து நின்றனர். தம்பிரான் திருவருளால் உரைத்தமிழ் மாலைகள் சாத்தும் உணர்வு பெற்றார். அவ்வமயம் அருளியதே கூற்றாயினவார் விளக்ககலேர் என நீடிய கோதில் திருப்பதிகம். பண் கொல்லி.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சிவாஷ்டகம்

ஓம் விகாரரஹிதாய நமஹ. ஓம் விஷ்ணவே நமஹ. ஓம் விராடீஷாய நமஹ. ஓம் விராண்மயாய நமஹ. ஓம் விராட்ஹ்ருதய பத்மஸ்த

ஓம் ஈஸ்வராணாம் அதீஸ்வராய நமஹ. ஓம் சர்வார்த்தாய நமஹ. ஓம் சர்வதா துஷ்டாய நமஹ. ஓம் சர்வசாஸ்திரார்த்த சம்மதாய நமஹ. ஓம் சர்வஜ்ஞாய நமஹ. ஓம் சர்வதாய நமஹ.

ஓம் மனவே நமஹ, ஓம் யசஸ்வினே நமஹ, ஓம் யஜமானாத்மனே நமஹ, ஓம் யஜ்ஞபுஜே நமஹ, ஓம் யஜனப்ரியாய நமஹ, ஓம் மீதுஷ்டமாய நமஹ, ஓம் மிருகதிராய நமஹ, ஓம் மிருகண்டுதனய ப்ரியாய.

ஓம் பஞ்சபூத பிரபவே நம. ஓம் பஞ்சபூஜா சந்துஷ்ட மானசாய நம. ஓம் விக்னேஸ்வராய நம. ஓம் விக்னஹந்த்ரே நம. ஓம் சக்தி பாணயே நம. ஓம் சரோத்பவாய நம. ஓம் கூடாய நம. ஓம் குஹ்யதமாய நம. ஓம் கோப்யாய நம. ஓம் கோரக்ஷகணசேவிதாய நம. ஓம் சுப்ரதாய நம. ஓம் சத்யசங்கல்பாய நம. ஓம் சுசம்வேத்யாய நம. ஓம் சுகாவகாய நம. ஓம் யோககம்யாய நம. ஓம் யோகநிஷ்டாய நம. ஓம் யோகானந்தாய நம. ஓம் யுதிஷ்டிராய நம.

ய நம ஓம் சர்வஹ்கோசம்ஸிதாய நம ஓம் தீர்கபங்கஜாஜூட்டாய நம ஓம் தீர்கபாகவே நம ஓம் திகம்பராய நம ஓம் சம்யத்பாமாய நம ஓம் சம்யமீந்திராய நம ஓம் சம்சயச்சிதே நம ஓம் சஹஸ்ரதிஷே நம ஓம் ஹேதுதிஷ்டாந்த நிர்முக்தாய நம ஓம் ஹேதவே நம ஓம் ஹேரம்பஜன்மபுவே நம ஓம் ஹேலாவி நிர்மித ஜகதே நம ஓம் ஹேமஸ்மஸ்ரவே நம ஓம் ஹிரண்மயாய நம ஓம் சகத்விபாதாய நம ஓம் சம்வேத்ரே நம ஓம் சததத்கோடிவர்ஜிதாய நம ஓம் ஸ்வாத்மஸ்தாய நம ஓம் ஸ்வாயுதாய நம ஓம் ஸ்வாமினே நம ஓம் ஸ்வானன்யாய நம ஓம் ஸ்வாம்ஷிதாகிலாய நம ஓம் ராதஜே நம ஓம் தாதஜே நம ஓம் சதுஷ்பாதாய நம ஓம் ஸ்வாத்மபந்தகராய நம ஓம் சுபுவே நம ஓம் வசினே நம ஓம் வரேண்யாய நம ஓம் மிததாய நம ஓம் வஜ்ரபிருதே நம ஓம் வருணாத்மகாய நம ஓம் சைதன்யாய நம ஓம் சிச்சிதே நம ஓம் அத்வைதாய நம ஓம் சின்மாத்ராய நம ஓம் சித்சபாதிபாய நம ஓம் பூம்னே நம ஓம் பூதபதஜே நம ஓம் பாவ்யாய நம ஓம் பூர்புவோ வியாஹ்ருதிப்ரியாய நம ஓம் வாச்யவாதிக நிர்முக்தாய நம ஓம் வாகீஷாய நம ஓம் வாக்கோச்சராய நம

ஸ்வாய நம, ஓம் அகரஸ்வாய நம, ஓம் அதீர்காய நம, ஓம் விசேஷகாய நம, ஓம் சச்சந்தாய நம, ஓம் சச்சசம்வித்தஜய நம, ஓம் அன்வேஷ்டவ்யாய நம, ஓம் அசுருதாய நம, ஓம் அமிர்தாய நம, ஓம் அபரோக்ஷாய நம, ஓம் அமர்

நமஹ ஓம் பசுபதஜே நமஹ ஓம் திசீமதே நமஹ ஓம் அத்வநாம்பதஜே நமஹ ஓம் அப்லிஷாய நமஹ ஓம் பகவதே நமஹ ஓம் பவ்யாய நமஹ ஓம் இவ்யாதினே நமஹ ஓம் நிகதஜ்வராய நமஹ.

ஓமக்ஷயாய நமஹ, ஓம் சூதாய நமஹ, ஓம் சதப்பதயே நமஹ, ஓம் சூரஜே நமஹ, ஓம் அஹந்த்யாய நமஹ, ஓம் மனபாய நமஹ, ஓம் அபராய நமஹ, ஓம் ரோஹிதாய நமஹ, ஓம் ஸ்தபதஜே நமஹ, ஓம் ருக்ஷபதஜே நமஹ, ஓம் மந்திரிணே நமஹ, ஓம் சுபாணிஜாய நமஹ, ஓம் கக்ஷாதிபாய நமஹ, ஓம் புவந்தீஷாய நமஹ, ஓம் பவாக்யாய நமஹ, ஓம் வாரவஸ்கிருதாய நமஹ, ஓம் ஓஷதீஷாய நமஹ, ஓம் சதாமீஷாய நமஹ, ஓம் உச்சயிர்கோஷாய நமஹ, ஓம் விபீஷணாய நமஹ, ஓம் பத்தீநாமதிபாய நமஹ, ஓம் கிருஷ்ணவீதாய நமஹ, ஓம் தாவதே நமஹ, ஓம் தஸ்மை நமஹ, ஓம் சத்வபாய நமஹ, ஓம் சகமானாய நமஹ, ஓம் சத்யதர்மணே நமஹ, ஓம் நிவ்யாதினே நமஹ, ஓம் நி

பல்லகாஜ நமஹ, ஓம் க்ஷமணே நமஹ, ஓம் பில்மினே நமஹ, ஓம் மரோதினே நமஹ, ஓம் தந்துப்யாஜ நமஹ, ஓம் ஆஹனன்யாஜ நமஹ, ஓம் பிரமர்சகாஜ நமஹ, ஓம் திருஷ்ணவே நமஹ, ஓம் தூதாஜ நமஹ, ஓம் தீக்ஷ்ணதம்ஷ்ட்ராஜ நமஹ, ஓம் சுதன்வனே நமஹ, ஓம் சுபகாஜ நமஹ, ஓம்

ய நம ஓம் கரோட்டு பிரதே நம ஓம் சூத்யாய நம ஓம் சரஸ்யாய நம ஓம் வைஷந்தாய நம ஓம் நாத்யாய நம ஓம் அவட்யாய நம ஓம் ப்ரவர்ஷஜாய நம ஓம் வித்யுத்யாய நம ஓம் விஷதாய நம ஓம் மேக்யாய நம ஓம் ரேஷ்மியாய நம ஓம்

ஸ்ரீகத்யாய நமஹ. ஓம் கிம்சிலாபிதாய நமஹ. ஓம் புலஸ்தஜய நமஹ. ஓம் க்ஷேணாய நமஹ. ஓம் க்ரிஹ்யாய நமஹ. ஓம் கோஷ்ட்யாய நமஹ. ஓம் கோபரிபாலகாய நமஹ. ஓம் சுஷ்க்யாய நமஹ. ஓம் ஹரித்யாய நமஹ. ஓம் லோப்யாக்யாய நமஹ. ஓம் சூர்மியாய நமஹ. ஓம் பர்ண்யாய நமஹ. ஓம் அனிமாரிபுவே நமஹ. ஓம் பர்ணசத்யாய நமஹ. ஓம் பிரத்யகாத்மனே நமஹ. ஓம் பிரசன்னாய நமஹ. ஓம் பரமோன்னதாய நமஹ. ஓம் சீக்ரியாய நமஹ. ஓம் சீப்யாய நமஹ. ஓம் ஆனந்தாய நமஹ. ஓம் க்ஷயத்வீராய நமஹ. ஓம் க்ஷராக்ஷராய நமஹ. ஓம் பாசிபாதக சம்ஹர்த்ரே நமஹ. ஓம் தீக்ஷ்ணேஷவே நமஹ. ஓம் திமிராபகாய நமஹ. ஓம் மராபயப்ரதாய நமஹ. ஓம் பிரம்மபுச்சாய நமஹ. ஓம் பிரம்மவிதாம்பராய நமஹ. ஓம் பிரம்மவித்யாகுரவே நமஹ. ஓம் குஹ்யாய நமஹ. ஓம் குஹ்யகீ சமபீஷ்டுதாய நமஹ. ஓம் கிருதாந்தகிருதே நமஹ. ஓம் கிரியாதாராய நமஹ. ஓம் கிருதினே நமஹ. ஓம் கிருபணர.

ஓம் அவசாய நமஹ, ஓம் ஸ்வவசாய நமஹ, ஓம் அஸ்தானவே நமஹ, ஓம் அந்தர்யாமினே நமஹ, ஓம் சிதக்ரதவே நமஹ, ஓம் கூடஸ்தாய நமஹ, ஓம் கூர்மபீடஸ்தாய நமஹ, ஓம் கூஷ்மாண்ட கிரகமோசகாய நமஹ, ஓம் குலங்கிருஷகிருபா சிந்தவே நமஹ, ஓம் குசலினே நமஹ, ஓம் குங்குமேஸ்வராய நமஹ, ஓம் கதாதிராய நமஹ, ஓம் கணஸ்வாமினே நமஹ, ஓம் கிரிஷ்டாய நமஹ, ஓம் தோமராயுதாய நமஹ, ஓம் ஜமனாய நமஹ, ஓம் ஜகதாதாராய நமஹ, ஓம் ஜமதக்னயே நமஹ.

நமஹ. ஓம் ஸ்தவ்யாய நமஹ. ஓம் ஷட்குணைஸ்வர்யதாயகாய நமஹ. ஓம் ஷடாதாரகதாய நமஹ. ஓம் சாங்க்யாய நமஹ. ஓம் ஷடக்ஷரசமாஸ்ரிதாய நமஹ. ஓம் அநிர்தேஷ்யாய நமஹ. ஓம் அநிலாய நமஹ. ஓம் அகம்யாய நமஹ. ஓம் அவிக்ரிஜாய நமஹ. ஓம் அமோக வைபவாய நமஹ. ஓம் ஹேயாதேவ நிர்முக்தாய நமஹ. ஓம் ஹேலாகிருத தாண்டவாய நமஹ. ஓம் அபர்யந்தாய நமஹ. ஓம் அபரிச்சேத்யாய நமஹ. ஓம் அகோச்சராய நமஹ. ஓம்.

ாய நம ஓம் சமகிரதிசே நம ஓம் சம்யமஸ்தாய நம ஓம் சம்ஹதிஸ்தாய நம ஓம் சம்பிரவிஷ்டாய நம ஓம் சமுத்சுகாய நம ஓம் சம்பிரஹஷ்டாய நம ஓம் சந்நிவிஷ்டாய நம ஓம் சமஸ்பஷ்டாய நம ஓம் சம்பிரமர்தனாய நம ஓம் சூத்திரபூதாய நம ஓம் ஸ்வப்ரகாசாய நம ஓம் சமசீலாய நம ஓம் சதாதிஜாய நம ஓம் சத்வசம்ஸ்தாய நம ஓம் சுஷுப்திஸ்தாய நம ஓம் சசல்பாய நம.

நமஹ ஓம் படுத்தராஜ நமஹ ஓம் பாரிஜாத திமூலகாஜ நமஹ ஓம் பாபாட்டவே பிருஹத்பானவே நமஹ ஓம் பானுமத் கோட்டி கோட்டி பாஜ நமஹ ஓம் கோட்டிகந்தர்ப சௌபாக்ய சுந்தராஜ நமஹ ஓம் மதுர

0: ஓம் நம சிவாய. டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாகல சாக்கா, மண்டலம் 1, சூக்தம் 39. தேங்க்யூ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: ஆல் பர்வேடிங். ஓ மகாதேவா, சி சி த கனெக்ஷன், வெரி பியூட்டிஃபுல்லி கனெக்டட். ஸோ பகவத்கீதா இஸ் ஆல்சோ த வேர்ட்ஸ் ஆஃப் த லைக் பகவத்கீதா இஸ் டாக்கிங் அபவுட் சிவ தத்வா ஓன்லி. தேர் ஹி சேஸ் தத், ஹியர் ஹி சேஸ் த்வம். யூ ஆர் த பர்சனாலிட்டி ஹூஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் லெக்ஸ் ஆர் ஆல் பர்வேடிங். த்வம் வை பிரபார்ச்சிஹி புருஷா சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்ருதா அனிமா மஹிமா ப்ரீத் பிராப்திர் ஈஷானோ ஜோதிர் அவ்யயா. ஈஷானோ ஜோதிர் அவ்யயா, வேர் டஸ் இட் கம்? ஸ்வேதாஸ்வதர உபநிஷத். ஈஷானோ ஜோதிர் அவ்யயா, யூ ஆர் ஹீ இஸ் த அல்டிமேட் ரூலர் அண்ட் ஜோதி இன்ஃபைனைட் அண்ட் லைக் தட் எஃபல்ஜன்ஸ் இஸ் கமிங் அவுட் ஆஃப் இஸ் பாடி அண்ட் ஹீ இஸ் இம்பெரிஷபிள். பிரபா, ஒரிஜினல் எஃபல்ஜன்ஸ் தட் ஆர் தோ வாட் ஒரிஜினல் எஃபல்ஜன்ஸ் வித் விச் பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா ஃபங்க்ஷன், தட் எஃபல்ஜன்ஸ் தட் ரெஃபல்ஜன்ஸ் கமிங் அவுட் ஆஃப் த ஜோதி கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா, வித் தட் ஓன்லி பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா ஃபங்க்ஷன். யஸ்துவாம் த்ருவம் வேதயதே குஹாஷயம் பிரபும் புராணம் புருஷம் ச விக்ரஹம் ஹிரண்மயம் புத்திமதாம் பராம் கதிம் ச புத்திமான் புத்திமதீத்ய திஷ்டதி. யஸ்துவாம் த்ருவம், you are the residing in the heart of all the living entities and you are immutable. Vedayate guhashayam, guhashayam nishkalam advitiyam comes in the Shvetashvatara Upanishad, also in many other Upanishads, Panchabrahma Upanishad also. Guhashayam, he resides in the heart of all the living entities. Prabhum, we discussed, Prabhu is a word that is used very often in the Upanishads for Lord Shiva. உமாசஹாயம் பரமேஸ்வரம் பிரபும் கைவல்ய உபனிஷத். திரிநேத்திரம் திரிகுணாதாரம் த்ரயாணாம் ஜனகம் பிரபும் பிருஹஜாபால உபனிஷத். அண்ட் சர்வேந்திரிய குணாபாசம் சர்வேந்திரிய விவர்ஜிதம் சர்வஸ்ய பிரபும் ஈசானம் சர்வஸ்ய சரணம் சுகிருத். ஸ்வேதாஸ்வத்திர உபனிஷத் தேர்ட் சாப்டர் 17th வேர்ஸ். பிரபு, யூ ஆர் பிரபு, கிருஷ்ணா சேஸ். புராணம், யூ ஆர் எட்டர்னல், யூ ஆர் ஆதி. புருஷம், புருஷோவை ருத்ரஹ ச விக்ரஹம், யுவர் டிவைன், யுவர் விக்ரஹம் அலோன் இஸ் டிவைன் ஸ்பிரிச்சுவல். ஹிரண்மயம், யுவர் கோல்டன். ஹிரண்மயோகம் சிவரூபமஸ்மி புத்திமதாம் பராம் கதிம் ச புத்திமான் புத்திமதீத்ய திஷ்டதி. யூ ஆர் த இன்டெலிஜென்ட் ஆஃப் த இன்டெலிஜென்ஸ் அண்ட் யுவர் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் தி ஃபோர்மோஸ்ட். விதித்வா சப்த சூக்ஷ்மாணி ஷடங்கம் துவாம் ச மூர்த்திதஹ பிரதான விதி யோகஸ்தஸ் துவாமேவ பிஷதே புதா ஏவ முக்தே மயா பார்த்த பவே சார்த்தி விநாசனே. இஸ் எஸ் அண்ட் தென் ஆல் த சிக்ஸ் ஆட்ரிபியூட்ஸ் லைக் ஆமினிசன்ஸ், கண்டென்மெண்ட் ஆஃப் ஃபுல்னஸ், நாலேஜ் வித்தவுட் பிகினிங், இண்டிபெண்டன்ஸ் அண்ட் எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் யூ ஓன்லி. அண்ட் ஆல் த செவன் சட்டில் என்டிட்டிஸ் லைக் மகத், ஈகோ அண்ட் தென் தன்மாத்ராஸ், everything come from you. All the six attributes and seven subtle entities come from you only, O Mahadeva. And then, Shatakratum Chabi Vikshya Swayam Mamaha Shankaraha Viduh Krishna Param Bhakti Masmasu Tava Shatruhan. And then the Shankara, Mahadeva, who is the doer of the good of the universe, Vishvashambhuvam, he is described as Vishvashambhuvam, means he does good to the entire universe. He looked at Parashakti with love. And then he spoke to Krishna. After Krishna does stuti to Mahadeva, Mahadeva does look at Parashakti and then with love, and then he spoke to Krishna. Viduh Krishna Param Bhakti Masmasu Tava Shatruhan Kriyatam Atmanak Shreyah Preetirhi Tvayi Me Para வ்ரிணீஷ்வாஷ்டௌ வரான் கிருஷ்ண தாதாஸ்மி தவ சத்தம. ஓ கிருஷ்ணா, யூ ஆர் ஃபில்ட் வித் கிரேட்டஸ்ட் டிவோஷன் டுவர்ட்ஸ் அஸ். யூ ஹாவ் கிரேட் டிவோஷன் ஃபார் மீ அண்ட் பராசக்தி. அண்ட் ஐ எம் ரெடி டு டூ வாட் எவர் ஐம் யூ கேன் ஆஸ்க் ஃபார் வாட் எவர் பூன்ஸ் யூ வாண்ட். யூ கேன் ஆஸ்க் ஃபார் 8 பூன்ஸ் அண்ட் ஐ வில் கிராண்ட் தோஸ் பூன்ஸ். ஓ கிருஷ்ணா, ஓ சீஃப் ஆஃப் யாதவாஸ், வ்ரிணீஷ்வாஷ்டௌ வரான் கிருஷ்ண தாதாஸ்மி தவ சத்தம ப்ரூஹி யாதவ ஷார்தூல யானிச்சசி சுதுர்லபான். ஓ த பெஸ்ட் ஆஃப் த யாதவாஸ், கிராண்ட் ஐ மீன் ஐ எம் ரெடி டு கிராண்ட் வாட் எவர் பூன்ஸ் தட் யூ வாண்ட்.
1: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிசனிங் டு shaivam.org ரேடியோஸ், 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.